தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தத்தனு தக்கித தரித தனத தனுத